0: வாஞ்சலன் சின்குர்பாரலான் பேரிசிதி ரோட்டியை கண் பூரைத்தால் ஆப் சாடை தத்தினால் கவன் கோப்பிய கவன் கான் கவன் சீதா
1: ராஜேதாஞ்சனோ சிக்கி குரு விசார நதி கம்ல காயப்பார்
2: உடனே